ஜேசமின் அசசகலுவா சக்கரஞ்ச மஷோரி மாரூப் ஹோமியோபேத்திக் டாக்டர் ஹாரிஸ் ஜாவேத் ராஜ்பூத் சாப் டிஹெச்எம்எஸ் சிந்த் ஆர்ஹெச்எம்பி பாகிஸ்தான் ஹோமியோபேத்திக் கன்சல்டன்ட் ஃபேமிலி ஃபிசிஷியன் சீனியர் லெக்சரர் நவாப் ஷா ஹோமியோபேத்திக் மெடிக்கல் காலேஜ் நவாப் ஷா சவாபிஸ்தான்